0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இப்போது கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

நாமினர்களே, இப்பொழுது தொடங்கி பகல் ஒரு மணி வரையிலும் இசைச்சுவையும் கவிச்சுவையும் இணைந்து கைகோர்க்க செவிச்சுவை தாங்கி வலம் வர கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.